தசங்கிலி தசனியங் ஹர்தேங் உதரேங் நாபியங் கட்டியங் ரகசியங் குதே சிலு லெடரோகு துருவேவா ஜீவித்தே ஒப்ப கரண கியன சிதன பதன சிலு யகபத் கட்டியத்து பலாபுரத்து பிரார்த்தனாவன் ஏ காந்த வசியங் இஷ்ட சித்தவி உடிங் பாயன அவ்வக் அவட்டிங் ஹமன சுலங்க கேர் விபாத் கரதர நம் சிது நோவி யானினா கமன தபனா பியவர் தேத்தட தோத்தட சர்வ சௌபாகிய சலசித்வா கில ஹிதிங் ஹிதாகின ஹமோம கியன புதுகுன சாந்த ஹண்டகி வெந்தகே மா கியோ பசோ சப்த நகல கியமிங் வந்தனா கரன்னே முலின் ஹமோம தும்வரக் சாது கியான தெம் பகசு வித்திகட்ட ஒப்ப வெந்தகின் பகசு வித்திகட்ட வெந்தகின் மேக பணக்கான விழாவனவே பணஹான கொட்ட வெந்தகின் இன்ன வசனே காத்த கியன கொட்ட புதுகுன கியன கொட்ட வெந்தகினாய் கியன் எனிசா ஸ்ரத்தாவ கௌரவே விஸ்வாசேஹிதே உபதவாகின் மா கியூ பசு ஒபே தேவென ரிதென தேவென சித மே விழாவே ஹெம்ம தேக்கிம நிதாஸ் கருகின் பூஜாவட்டம சித யொமு கரமே ஜீவித்தே ஒப்ப தவமத் சித்திங் விந்தவன் சீலு பீடாவன் மகஹரிய ஒபே யஹபத் பலாபுரத்து பிரார்த்தனாவ ஏ காந்த வசிங் இஷ்ட சித்தவென் ஹிதிங் ஹிதலா மா கியூ பசு சப்த நகலா ஹமோம ஹை எங்காத்தா கேல வந்தனா கரன்ன ஹொந்தாய் மே வித்தியட்ட சாதுகாரியாக தீலா.

0: ஐபேக் கேட்ட நம்ம ஃபிட் கரன்ன ஒக்கும டிவைசஸ் கனெக்ட் கரன்ன கேமிங் வேர்ல்ட் லோ லேட்டன்சி ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் அன்லிமிட்டட் தோரகன பேக்கேஜ் ரசா SLT மொபைல் ஃபைபர்
1: அசேசு தேவில்லாத டியபெட்டியாவ குளுக்கோமா வெனி ரோக நிசா பெனும துர்வல விலாத அடுமு வியதுமக்கின் தவசின் பெனும லபா கான ராஜி அனுமத் லென்ஸ்டிக் ஐ கேர் ரோஹலட் தன்ம கதா கரன்ன லென்ஸ்டிக் ஐ கேர் ரோஹல மத்தர் மூல துரகதன அங்க 0706 478 478
2: டவல் 12 வினாடி 40
3: விழாவு ஒப்ப வைத்த கிண்ட ஆவே அப்ப ரட்டை பார்வால் வியதம் கெனதான் லோகிட்டம மோட்டர் சைக்கிள் த்ரீ வீல் டயர் ஹதன டிவிஎஸ் லங்காவித்தின் அடும வியதம் சாய்த்த TVS XL 100 மோட்டர் சைக்கிளே ஒப்பு வெனுவின் மாய்

பாட்டுட்ட வகை கேன ரேடியோ David Peeris Motor Company within Rajya Sevaka Obata Bajaj Trirodarata Saha Motorcycle Sandaha Suvisheshi Varaprasad Saha Deemana DPMC Rajya Pranama Amatanna 0114 700 600

0: FM 93.5, FM 93.7, La Khanda, Radio ITN. மே பை மொழி மத கிரீம சுரேக்கி முமாக தொட்ட
1: பாரமாறுவேமேதி பதிக்க மாறுவ நித்தரம பாவிதா கரான் நெத்னாம் போலீஸ் நிலதாரியக்கு சிட்டின ஸ்தானியக்கின் பாரமாறுவேன்
2: சூப்பர் கவனாக் பரிசு கிஹிமேன்
1: ஹத்த பாசஸ்

அகன கிரீடாவலின் அகன கிரீடாவுக்கிட்ட லக்கண கிரீடா சேம சிலசுராதாவுக்கும சவச ஹத்தராய் தீரட்ட லக்கலின் கிரீடா பிடியா.

0: பான சித்த தேவனே புது பான
1: சத்தியாந்தையே ராத்திரி சுமதுர தர்ம தேசனைய சினசுராதா ராத்திரி நவேட்ட